தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததல தத்தினி ததினி தஜ்ஜனு தத்தித தரித தனத

சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்தருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்தருக்கு சத்தஜரி சதன தஞ்சனு சதன தஞ்சனி சதினி சச்சனு சகித சரித தன த